ஐயா அவருடைய சித்த நகாகோ கீழ்கே மாத்த கொல்லத் மாத்த கொல்லத் சித்த நகாகோ ஞோர்ச்சிக்கே கோ நெகி கூரே நெல்சன் நெல்சன் கொயே சின்ன கங்கி கோ அஜிங்கியோ ரவினி கேதித்தாய் 150,000 கோ நாமே முங்காரத் கங்கராஜுலேஷன் நெல்சன் அகோ கபைசே நின்றத்து கேதித்தாக எங்கே நெவசிலிங் சசம் கித்தியோ உனோதோ அகாகி கோஜ் 150,000 பிகாபோ நாஸ்கோ ஜாங் Soka sari niwa ameche keweke agoi duget namba ata namba ngapi 1, 2, 3 ameche kepe namba 3 nguna ke taum radio kuku nguita kdege shakar tamangmut keker yoto so ameche ikilge nipo nguni kila mutu nataka uingie number 3 kuku cheba 30,000 ameche pick 20 kigocha ketukul ngokai tabanang noto kopona askomite yuto ibwatile kimite kipindi chalala salama ngotkoto minyoru kia kwe nguni kuparoende nengungu noto kinyo nguni kikun rabiniku number 3 status 74 ash number 3 status 74 ash number 3 kostere nyo status 74 ash number 3 mamiji na kwenye nangota genge status 74 ash number 3 no nobody makikas chi Mami jina ko ingen nungko tagi ingen nega ita basali. Mami jina ko ako jut. Sige liya angkoli. Hey. Ngip kaya setakan setan ni dogo. Ngip kaya setakan setan ni jita ni ngole bi. Yeah. Kama jita setan ni. Ngip kaya setakan setan ni amui. Ngip setan ni jo anafanya manen. Hey. Nime kuja. Sita kasam

ஆலேஞ்சிங் கிச்சுகோசனே இன்னும் மத்தில் எத்திகி தீத்கு மஞ்சூர்ச்சிங்கே நிஜோ நபி கெட்டா ஜெக் ஜெகாசிப் கத்தில் ஜெக அகுகோ அஞ்சூர்ச்சிகே அக்லேயா அபேட் கொங்க்ராஜுலேஷன் மமி நெட்டாய் நான் ஃபெய்த் எச்சலாங்காத் கொங்க்ராஜுலேஷன் மமி Nitong the was star 274 ash a diggity number 5 a diggity number 5 gitu gostan ne all engine uyane ajev kondete na kuni tene ne mitene ne na kuni tene na tene mitene room ya na gira ne elebendi to to biga jev kondete la ngatu ne one eh a jita na tong ne mitene na all engine diggity number 5 eh nitong the was star 274 ash kalaba iman moy na tete